மணிமீ அரசி அங்கச்சோறு, மணிமீ கபட்டி காத்தரு, மணிமீ மூர்க்க அவிச்சாரு, யானாவ முபுக்ஷு, மணிமீ நிகாமி வாச்சாழு, மணிமீ பாஷாண்டி தோண்டாழு, மணிமீ குபுத்தி குட்டிழு, யானாவ முமுக்ஷு, மணிமீ காஹிச் நேனே, மணிமீ சக்கழா ஹுனி உனே, மணிமீ சக்கழா ஹுனி உனே, ஆப்பலி வக்ஷி ஆப்பலி வர்ணி குலக்ஷணே, யானாவ முமுக்ஷ, மணிமீ அநாதிகாரி, மணிமீ குஷ்சிழ அகோரி, மணிமீ நீச ஞானாபரி, யானாவ முமுக்ஷ, மணிமீ காயே ஆபஸ்வார்த்தி, மணிமீ காயே அனர்த்தி, மணிமீ நவே பரமார்த்தி, யானாவ முமுக்ஷ, மணிமீ அவகுணாச்சி ராசி, மணிமீ வியர்த ஆலோஜன்மாசி, மணிமீ பார ஜாலு பூமிசி, யானாவ முமுக்ஷ, ஆபணாச நிந்தி சாவகாச, போட்டி சம்சாராச்சா திராச, தரி சத்சங்காச்சா ஹவியாச, யானாவ முமுக்ஷ. समर्थ म्हणतात की जो व्यक्ती स्वतःला आळशी